நான் நல்லா இருக்கேன். எனக்கு என்னோட யூஷுவல் தான். எனக்கு வந்து ஒரு கீ தோசை தாங்க, ஒரு ஃபில்டர் காஃபி. இட் இஸ் அ மஸ்ட் விசிட் இஃப் யூ ஹேவிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் ஈவன் லஞ்ச் ஃபார் தட் மேட்டர். கம் ஹியர் அண்ட் ஹேவ் அ மீல்.